ஞானத்திலே பரமோணத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே பொன்மையிலொத்திடும் மாதர்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்கத்திரல் கொண்ட மல்லர்த்தம் சேனை கடலினிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு.

0: நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி வந்து முந்தைய நிகழ்ச்சியோடைய தொடர்ச்சி. முந்தைய நிகழ்ச்சியில் வந்து திரு சபா அவர்களுடைய ஒரு நேர்காணலில் இருந்தோம். அவர் வந்து தன்னுடைய உடல் குறித்த அக்கறையினால ஏதோ ஒரு விளையாட்டில் ஈடுபடுத்திக்கிட்டே வந்து அப்புறம் நடைப்பயிற்சி ஓட்டம் அப்படின்லாம் வந்து ஹாஃப் மராத்தான் போனேன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிருந்தோம். அந்த நிறைவுகிட்ட வந்துட்டோம். அப்போவே அதுக்கு பெரும் பங்காக உதவியாக இருந்தது அவருடைய நண்பர்கள்னு சொல்லி சொல்லியிருந்தார். திரு ஆனந்த், திரு தனா, திரு யுகேஷ் அவர்கள். யுகேஷ் அவர்கள் இப்போ நிலையத்துக்கு வரல, மற்றபடி அந்த மூணு பேர் இங்கே வந்திருக்காங்க. வணக்கம் தனா.
1: வணக்கங்க. வணக்கம் சங்கர்.
0: வணக்கம் ஆனந்த்.
2: வணக்கம் சங்கர்.
0: வணக்கம் சபா.
3: வணக்கம் சங்கர்.
0: இப்போ நம்ம போன நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மூணு பேரும் நாலு பேருமா போன அந்த ஹாஃப் மராத்தான் அந்த என்ட்ரியில் வந்து நிறுத்தினோம். இப்போ அந்த சபா அவர்கள் பேசும்போது வந்து அந்த எப்படி தயார் பண்ணாங்கிறதெல்லாம் சொன்னார். ஏறக்குறைய தனா அவர்களும் அப்படி தான் தயார் பண்ணியிருப்பீங்க. முதல்ல தனா, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் நேயர்களுக்கு. நீங்கள் எப்போ ஆஸ்திரேலியா வந்தீங்க? எப்போ
1: சங்கர், நான் ஃபஸ்ட்டு இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சொல்கிறேன், நான் உங்களோட ரொம்ப பெரிய விசிறின்னு சொல்லலாம். நான் 4EB ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். நான் இதில் ஒரு மெம்பராகவும் இருக்கேன்.
0: நன்றி.
1: எப்படி ஒரு ஒரு வாரமும் நீங்கள் உங்கள் இதிலேருந்து எனக்கு லிஸ்ட் அனுப்புவீங்க, அந்த வாரத்தோட லிஸ்ட் அனுப்புவீங்க. அந்த லிஸ்ட் நான் எடுத்து பார்க்குறப்ப ஃபஸ்ட் அதில் இது சங்கர்
0: பண்ணிட்டு போயிட்டு
1: ஸோ நான் இங்கே வேலையெல்லாம் தேடிட்டு 16 திரும்ப அவங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணாங்க. எனக்கு பிரிஸ்பனில் ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிது, அப்படி தான் இங்கே மூவ் ஆனேன். ஒரு 3 மாதத்துக்கு இங்கே வேலை கிடச்சிது. ஸோ சிட்னியில் தான் செட்டில் ஆகணும்னு வந்தேன், பட் எனக்கு இங்கே வேலை கிடச்சதுனால இங்கே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக இங்கே வந்தேன். இங்கே
0: பர்மனண்ட்டாக
1: இங்கே ஆகிட்டேன். அதான் என்னது.
0: அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய உங்களை வந்து விளையாட்டில் பொது இடங்கள்லாம் பார்க்க முடியும். ஆர்வம் எப்படி
1: சங்கர் இந்த கேள்வி
0: நீங்கள்
1: இல்லைங்க சங்கர், இந்த கேள்வி நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கல. இது வந்து என்ன எல்லாரும் சுற்றி இருக்க எல்லாரும் கேட்குற கேள்வி. அது நான் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே பதில் என்னென்னா, எனக்கு அது சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம். எனக்கு வீட்லேயும் வந்து சென்னையில் இருக்கப்ப, நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன். சென்னையிலையும் வந்து பைக் இருக்கும். வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க, பைக்குக்கு மட்டும் கண்ணு காதலாக இருந்தால் அழுவேண்டாம் அப்படின்வாங்க. ஏன்னா எப்பயுமே பைக்லேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். சுற்றிட்டே இருக்கிறது வந்து நண்பர்கள் வீட்டுக்கு தான், வேற எங்கேயும் பெருசாக எங்கே சுற்று. நான் இருந்தது கிண்டி, சைதாப்பேட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே தாடனாங்க, அந்த மாதிரி சுற்றிட்டே இருப்பேன். பைக்லேயே சுற்றிட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாவது சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அந்த பழக்கம் அங்கேயே இருந்துச்சு. இங்கே வரப்ப எனக்கு எல்லாரும் கொடுத்த ஒரே ஃபீட்பேக் என்னென்னா, நீ ஹாஸ்டலில் போய் என்ன பண்ணுவேன், இப்படி சுற்றிட்டு இருந்தேன், எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா. ஸோ வந்த புதுசில் எனக்கு அந்த இது இருந்துச்சு. அப்புறம் அந்த பேசிக்காக அந்த அந்த ப அந்த இது இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, வந்தவுடனே டக்கு டக்கு டக்கு நண்பர்கள்லாம் பிடிச்சிட்டு. ஸோ அதே அதே இதுவை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
2: ஆஸ்திரேலியாவில் பல குரூப் லைவாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம தனா தான். வாட்ஸ்அப்பில் குரூப்ஸுக்கு லைசன்ஸே மேக்ஸ் அவுட் ஆன காரணம் இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை குரூப் வச்சுருக்கேன்.
0: இல்லை, இது மாதிரி நிறைய பொது இடங்களில், அதாவது விளையாட்டு சார்ந்தும் சரி, ஏதோ ஒரு உடல் குறித்த அக்கறை கொண்ட குழுமங்கள் நிறையா இங்கே இருக்கு. அதில் எல்லாத்துலையும் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்க. பல தடவை என்கிட்ட பேசும்போது சொல்கிறீங்க, இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிறைய வேணும், ஏன்னா இங்கே செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முந்தன நிகழ்ச்சியிலையும் சபா சொன்னார், அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, இங்கே அவ்வளோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு.
1: கண்டிப்பாக சங்கர், நான் அதுக்காக முழுமையாக ஒத்துக்கிறேன். சபா சொன்னதை கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து விளையாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும், விளையாடுவேன். நம்ம ஊரில் தான் பெரிய தப்பு நினைக்கிறேன். வெளியே போன பெரிய பார்க், பார்க் மட்டும் இல்ல, பார்க்ல 4 பிட்ச் போட்டு கிரிக்கெட்
0: ஒரு
1: ஒரு போல ஒரு பிச்சு இருக்கும், அதுல குறுக்கால நாலு பிச் அந்த மாதிரிலாம் நம்ம
0: விளையாடுவோம்.
1: யார் அடிக்கிற பால் எங்க போகுதுன்னா தெரியாது, அந்த மாதிரிலாம் நம்ம விளையாடுவோம். பட் ஆனா இங்க இப்படி பார்த்தோன்னா எனக்கு, ஸோ அப்போ நான் வந்த புதுசுல எனக்கு அப்போ நான் ஒரு இதுவா எடுத்துட்டேன், ஆக இங்க இருக்கிற இது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் என் பசங்களை ரெண்டு பேருமே நான் வந்த உடனே கிரிக்கெட் போட்டேன். இப்போ வந்து ரெண்டு பேருமே நல்லா கிளப் லெவலில் விளையாடுற அளவுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவனுங்களோட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் நிறைய விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு, அதான் வந்த புதுசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து லைக் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லெதர் பால் கிரிக்கெட்டே விளையாடிருந்தேன் பாருங்களேன். நான் அதை லெதர் பால் கிரிக்கெட்டே விளையாடி இப்போ நான் அந்த கொஞ்சம் அதுலேருந்து பிரேக் எடுத்துட்டு வேற கிரிக்கெட். பட் மற்றபடி எல்லா இதுலேயும் ஆக்டிவாக இருக்குன்னு நினைப்பேன்
0: நான். பண்ணுறீங்க, மகிழ்ச்சி, பாராட்டுகள். இப்போ இந்த மராத்தான் நீங்கள் போனீங்க, நாலு பேருமா சேர்ந்து போனது. அப்போ அதுக்கு சொன்னீங்க தயார்படுத்தினது உங்களை சபா அவர் பேசும் சொன்னாங்க, மனதளவுலையும் சரி உடல் ரீதியும் சரி தயார்படுத்தி அதுக்கு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே தயார்படுத்த ஆரம்பிச்சோம். ஏறக்குறைய மூணு பேத்துக்கு அதே நிலை தான் இருந்திருக்கும்.
2: அதே அனுபவம் தான்.
0: இப்போ அந்த மராத்தான் ஹாஃப் மராத்தானுக்கு போன நாள் அந்த அனுபவத்தை பத்தி பகிர்ந்துக்க முடியுமா?
3: அந்த அனுபவத்தை பத்தி நிறைய பேசணும்.
1: நீங்க கேள்வி கேட்கிறப்பே எனக்கு வந்து நிறைய கொட்டுது, எப்படி நான் அதெல்லாம் சொல்லி முடிக்க போறேன்னு தெரியல. பட் ஆனா அது ஒரு ரொம்ப உண்மையா ரொம்ப நல்ல அனுபவங்க. அது அதை முடிச்சுட்டு நாங்க வெளியே வந்து
0: அதுக்கு தயார்படுத்தினதுல அதுக்கு அந்த ஹாஃப் மராத்தானுக்கு தயார்படுத்தினதுல ஏதாவது சுவாரஸ்யமான கதை ஏதாவது இருக்கு சொல்லுங்க.
1: ஆனந்த் நீங்க என்ன சொல்றீங்களா?
0: ஆனந்த் சொல்லுவோம் அந்த 17 கிலோமீட்டர்
1: இருக்கு. ஆக்சுவலா 17 கிலோமீட்டர் ஒரு பெரிய இன்சிடென்ட். அது
0: சொல்லுங்க.
1: அது என்ன எடுத்துன்னா யுகேஷ், அதான் இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு இதுக்கு ஸ்டுடியோக்கு வர முடியாத யுகேஷ், அவர் தான் வந்து எங்களோட மோட்டிவேஷன் ஃபேக்டர். கோட்டிவேஷன், அவன் வந்து யங் பிளட், அவன் வந்து எங்கள் குரூப்லேயே வந்து சின்ன பையன். ஆனால் நாங்கள் அவன் எங்களை எல்லாரையும் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம், உங்களை பார்த்தாலும் அண்ணான்னு தான் கூப்பிடுவான். ஸோ அவன் வந்து அந்த யங் பிளட்னாலே இல்லை, பட் தேவை நம்மளுக்கும் தேவை, இல்லாட்டி அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர்லாம் கண்டிப்பாக இதை பண்ண முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா எங்களுக்கு சார்ட்லாம் போட்டு கொடுத்தானு பாருங்க. சார்ட் லைக் நீங்கள் என்ன சாப்பிட்ணும், என்னைக்கு எனர்ஜி, என்னைக்கு வந்து சபா போன நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வலு எப்படி ஏற்றுறது, அதுக்கு ட்ரைனிங் எப்படி பண்ணணும், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும், எக்ஸசாவும் நாங்கள் ஓடிடக்கூடாது, நிறைய ஓடினாலும் அவன் கோச்சுப்பான், இது தப்பு நான் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, ஒரே நாள் ஓடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவான். ஸோ அவன் என்ன பண்ண, ஒரு நாள் வந்து யுகேஷ் வந்து அண்ணா வாங்கண்ணா நம்மளாம் சிட்டிக்கு போகலாம், இப்போ நம்ம 21 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் மேரத்தான் போகிறோம், நம்மளுக்கு வந்து நம்ம பவுண்டரியை பிரேக் பண்ணனா, நம்ம இப்போ 5 கிலோமீட்டர் தான் நான் ஓடுவேன், நானும் சபாவும் நினைக்கிறேன். ஜென்ரலாக நாங்கள் எடுத்தோம்னா 5 கிலோமீட்டர் தான் எங்களோட லிமிட்டு. அது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரன்னிங், ஒரு சர்க்கிள் போயிட்டு வந்தோன்னா 5 கிலோமீட்டர் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், வீட்டுக்கு போனால் ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளோதான். 10 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட். அவன் என்ன சொன்னால் நீங்கள் நம்ம 21K போனோம்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக பண்ணோன்னா வாங்கண்ணா நல்லா இருக்க வெதர் போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். நாங்கள் நாலு பேர் ப்ளஸ் கூட கொஞ்சம் நிறைய பேரும் வந்தாங்க. சிவா கைலாசம் நம்ம தமிழ் இதுலேருந்து அவரும் வந்திருந்தார். எல்லோரும் போனோம், நம்பி போயிட்டோம் சொல்லாம் ஆரம்பிச்சு ஓடணும். நல்லா ஓடிட்டே இருந்தோம், ஒரு 7 கிலோமீட்டர் ஓடிட்டோம். 7 கிலோமீட்டர் போனோன்னா முட்டுச்சந்து வந்துடுச்சு. அதாவது நம்ம பிரிஸ்பன் சிட்டியில நாங்கள் ஸ்டோரி பிரிட்ஜ் கீழே ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கே தான் ஆரம்பிச்சோம். கேங்குரு பாயிண்ட்ல
3: ஆரம்பிச்சு 5 மணி இருக்கும், இருட்டா இருந்தது அந்த வெளிச்சங்கள் பில்டிங்.
1: ஆமா, நல்ல வெதர் அன்னைக்கு, மழையோ லைட்டா இருந்துச்சு, அந்த ரெயின்போ டபுள் ரெயின்போலாம் வந்துச்சு. ரொம்ப லக்கி, வெதர் வந்து ஆசம்ங்க, நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு வெதர். சரி போனா ஒரு பாயிண்ட் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பில்டிங்காக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் வந்த இடத்துக்கு போகிறதுக்கான கண்டினியூட்டியெல்லாம் எங்கேயுமே தெரியல. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அவனை கேட்குறோம், யுகேஷ் என்னடா பண்ணுறோம், 7 கிலோமீட்டர் ஆயிடுச்சு, இதுலேருந்து எப்படி போகிறதுன்னா, இல்லை நான் நம்ம திரும்பி போகிறோம், நான் வந்துட்டேன் அப்படியே தூக்கி வாரி போட்டுது எங்களுக்கு. என்னது திரும்பி போகிற மாதிரி 7 கிலோமீட்டர் வந்துட்டேன்டா, நாங்கள் 7 கிலோமீட்டரில் சொடைச்ச ஓடுறது இல்லைடா, இந்த மாதிரி திரும்பி ஓடணும்னா 14 ஆயிடுமேண்ணா, இல்லை நான் உங்களை வேணுகிட்ட கூப்பிட்டு வந்தேன், வாங்க நான் ஓடிடலாண்ணா. சரி, இவங்கிட மாட்டினா நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு.
2: அந்த யுகேஷ்ங்கிறவர் வந்து அந்த சார்ட் போட்டார்ல, அது வந்து சும்மா போடல, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஊர்ல ஒரு மராத்தான் ட்ரெயினரே வச்சு, அவர் ஏற்கனவே நிறைய ட்ரெயின் பண்ணிருக்காங்க, 20 ஹாஃப் மராத்தான் 10 இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கான். அந்த அனுபவத்துல வந்து சார்ட் எல்லாம் அவர் கொடுத்துரு சார்ட்டை தான் எனக்கு கொடுத்துருக்காரு. அது எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தணும், நிறுத்திட்டு நீங்க வந்து ஒரு மலையான ஒரு மலை இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டீப்பான இடத்துல போயிட்டு அங்க போய் நீங்க ரன் பண்ணிட்டு ஃபாஸ்டா ரன் பண்ணணும், அதுவும் மூச்சு ஸ்பிரிண்ட் மாதிரி ரன் பண்ணணும், அப்புறம் ஸ்டாப் பண்ணணும். அப்படியே ஒரு பல ட்ரைனிங் ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருந்தாரு. இப்பெல்லாம் பண்ணாதான் பண்ண முடியும். நான் பார்த்தேன், நான் அது வரைக்கும் 10 வரைக்கும் பண்ணிட்டேன், இது என்னதான் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஓட ஆரம்பிச்சவன் அப்படியே நான் நிறுத்தவே இல்லை. 21 ஹாஃப் மராத்தான் பண்ணிடலாம், 21 பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 15 தானே 18 தானே அதுக்கப்புறம் என்னால் முடியல, நடக்க ஆரம்பித்தேன். நடிச்சு அன்னைக்கு நான் வந்து ஹாஃப் மராத்தான் முடிச்சுட்டு இவங்களுக்குலாம் வந்து குரூப்பில் போடுறேன் இந்த முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் போட்டது எவ்வளோ முக்கியமானதுன்னு. என்னோட கால் அந்த சுளுக்கு வந்து ஓடவே முடியல, நடக்கவே முடியல. ஆபீஸ்க்கே நான் வந்து நொண்டி நொண்டி தான் நடந்தேன். அந்த மாதிரி
0: அந்த ரீசன் இருக்கு.

0: இந்த விஷயத்துல நான் உங்களெல்லாம் பார்க்கும் போது நானே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் ஏற்கனவே பகிர்ந்துருக்கேன் இந்த குழுவில், 21 கிலோமீட்டர் நம்ம ஓட போறோம்ன்றத முடிவு எடுத்துட்டோம். ஆனா நம்ம அது இப்பயே ஓடி முடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதை அன்னைக்கு வச்சுக்கலாம், அன்னைக்கு வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 15, 16, 17 குள்ளே நிறுத்திப்போம் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். எனக்கு இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்ம தனியா ஓடும் போது நம்மளால 15 கிலோமீட்டர் ஓடும், எல்லாரும் கூட சேர்ந்து ஓடும் போது இன்னொரு 5 கிலோமீட்டர் ஓடும்ன்றது வந்து என்னோட மறுக்க முடியாத ஒரு எண்ணம். அது அது அன்னைக்கு கண்டிப்பா நிரூபணம் ஆச்சு அன்னைக்கு ஓடி முடிக்கும் போது.
1: இப்ப இது தயார் பண்ணும் போது வந்தது. சரி, இப்ப நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு நீங்க மராத்தானுக்கு கிளம்புன நாளுக்கு வந்துருவோம்.
2: கண்டிப்பா.
3: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது.

0: நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி வந்து மராத்தானுக்கு தயாரான நாள், அதுல ஒரு ஒரு அனுபவம், 14 கிலோமீட்டர் தேவையில்லாமல் ஓட விட்டு, ஆனால் அதுவும் ஒரு பயிற்சி தான். சொன்ன போல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு படிநிலைகள் இருக்குங்கிறது. சரி, இப்போ நீங்கள் மராத்தான் போன நாள், அதுக்கு முந்தா எத்தனை மணி காலையில் இங்கேருந்து சன்ஷைன் கோஸ்ட்னா நீங்கள் அதிகாலையில் நள்ளிரவில் கிளம்பியிருக்கணுமே?
1: ஆமாங்க சங்கர், கரெக்ட். நெக்ஸ்ட் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஸோ எங்களுக்கு வந்து ரேஸ் டைம் வந்து 7 மணி காலையில்.
0: சரி,
1: ஸோ முன்னாடியே நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, யுகேஷ் எங்களோட பிளான் இதுக்கு ஃபுல் டிரைவிங் ஃபோர்ஸு. ஸோ பிளான் என்னென்னா, நாங்கள் ஒரு அங்கே ஒரு அக்கமடேஷன் புக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே நைட்டு முந்தின நாள் நைட்டு போயிட்டு, ஏன்னா சன்ஷைன் கோஸ்ட்டு, ஸோ நம்ம காலையில் ட்ராவல் பண்ணி போகிறது கஷ்டம். ஸோ அதனால் நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே நம்ம தங்கிட்டு காலையில் எழுந்து இந்த ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர்டாக போயிட்டு நம்ம ரன்னிங் போயிட்டு வந்துட்டு கிளம்பலான்றதான் எங்களோட இது. அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தான், நான் அதை சரியா அவன் தப்பான ஆளுகிட்ட அந்த
0: ரெஸ்பான்சிபிலிட்டி
1: கரெக்டாக சொன்னீங்க சங்கர், இவ்வளோ நல்லா பிளான் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்தான். நானும் அவன் கேட்பான், ஒரு அவனுக்கு எனக்கு

0: ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி வந்து யுகேஷ் சொன்னாரு, நம்ம வந்து ஸ்பிரிண்ட் பண்ணி முடிக்கலாம்
1: அப்படின்னு.
0: ஃபினிஷிங்ல ஸ்பிரிண்ட் ஏறுனா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு 15 கிலோமீட்டர் ஓடினதுல. ஏன்னா முன்னாடி நான் ஓடினதே கிடையாது அவ்வளவு தூரம், வாழ்க்கையிலேயே முத முறை 15 கிலோமீட்டர் ஓடினது. அப்புறம் அவர் கேட்கும் போது, சரி ஓகே எவ்வளவு பண்ணிட்டோம் இதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யுகேஷ் ரெண்டு பேருமே ஸ்பிரிண்ட் பண்ணோம். அது ஆனால் முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கால் மாதிரி. அதுக்கப்புறம் நடக்கவும் முடியல.
1: சரி சரி, இப்போ ஆனந்த் உங்களோட இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பிரிண்ட் பண்ணாமல்
2: வலி வந்தது. அந்த வலி வந்ததுக்கப்புறம் இவங்க வார வாரம் அந்த பயிற்சிக்கெலாம் கூப்பிட்டுருந்தாங்க. என்னால் மட்டும் பண்ணவே முடியல. நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒரு 5 கிலோமீட்டர் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் முடியவே இல்லை. என்னால் கண்டினியூ பண்ண
1: முடியல. ஆஃபீஸுக்கே நடக்க சிரமப்பட்டேன்.
2: அதனால் என்ன பண்ண, ஒரு ரெஸ்ட் விட்டேன். நான் ரெஸ்ட் விட்டுட்டு அந்த மரத்தானுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரன் பண்ணேன். அப்போ என்னால முடிஞ்சது. ஆனா வந்து நான் அப்பயும் வந்து 10க்கு மேல தாண்டல.
0: நானும் ஆனந்து தான் போயிருந்தோம் அந்த முறையும் 10 கிலோமீட்டர்.
2: ஆமா
1: அப்படியே.
2: ஆமா, அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அதுக்கப்புறம் நல்லா ஓய்வு எடுத்துடும், இதுக்கப்புறம் நேரடியாக ஹாஃப் அ மரத்தான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு, இவங்களுக்கு முதல்ல நான் வந்து ஒரு டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
1: ஒத்துக்கிட்டேன்
2: நான். ஆமாம், இவங்களை மட்டும்
1: உறுதியாக இல்லைங்கிறதுனால.
2: ஆமாம்,
3: நான் வந்து டிரைவராக வந்துடுறேன்.
1: இவர் தான்
3: இவர் தான் இவர் தான். ஸோ அவர் முன்னாடியே அந்த ஒத்துக்கிட்டனால அந்த எங்களுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணதுனால நாங்கள் என்ன பண்ண, சரி நம்மளுக்கு தான் டிரைவர் இருக்காரு, டிரைவர் கூப்பிட்டு நம்ம போயிடலாம், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி
1: பண்ணாங்க. ஸோ
0: இந்த இடையில நான் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக எல்லாருடைய பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஆனந்த கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் உண்டு. அதுல நான் ஆனந்த பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க, அவர் முடியல என்னால நான் வர முடியாதுன்னு சொல்லுவாரு, ஆனா அவர் முடிச்சிருவாருன்றதுல வந்து நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். நான் போறதுக்கு முன்னாடி கூட எல்லார்கிட்டையும் சொன்னேன், அவர் அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா நம்மளுக்கு முன்னாடி அவர் தான் அது உண்மையாவும் நடந்துச்சு.
3: அன்னைக்கு ரேஸ் அன்னைக்கு காலையில நீங்க கேட்ட மாதிரி காலையில் 4 மணிக்கு கிளம்பணும். சபா வந்து டைமிங்கில் ரொம்ப முக்கியம், இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். நான் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தனியாக ஒரு டிஎஸ்டியே வச்சுருக்காங்க, தனா ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டார், தனா 4 மணி தானா கரெக்டாக வந்துரு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லாமே காலையில் 4 மணிக்கே அசம்பிள் ஆகிட்டோம். நாங்கள் அசம்பிள் ஆகிட்டு ஒரு டீலிங் சொன்னார் ஆனந்த், அந்த டீலிங் எனக்கு பிடிச்சது. தனா நான் எப்படி நான் வரப்போ ஓட்ட தானே போகிறேன், நீங்கள் என்ன போகிறப்போ ஓட்டிட்டீங்களா
1: போவோம்,
3: மக்கள்லாம் சேர்ந்து போவோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவோம். அந்த பிபி கபூச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதுவான க்ளோஸான ஒரு இடம்.
1: நம்ம வாழ வைக்கிற இடம்
3: அதான். எங்கே எல்லாரும் யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டோம், எல்லாம் கபூச்சர் பிபிக்கு வந்துருனா வந்துடும். ஒரு 30 பேர்லாம் வந்து கேதர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே நின்று ஒரு காஃபி முடிச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணோம். போயிட்டு போய் அங்கே நிற்கிறோம். 7 மணிக்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 6:30 டைம் போல் நாங்கள் அங்கே போயிட்டோம். காரை பார்க் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இல்லை.
1: இவர் ட்ராப் பண்ண வந்தவர்,
3: இவர் ட்ராப் பண்ணல, எங்கள் கூட வந்தவர். எங்களை ட்ராப் பண்ணிட்டு காரில் ரெஸ்ட் எடுப்பார், எங்களை திரும்பி கூட்டு வருவார். ஸோ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு எல்லோரும் வண்டியை ப்ராப்பராக பார்க் பண்ணிவிட்டு ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம். நல்ல மழை, மழைன்னா மழை பிச்சிட்டு கொட்டுது மழை. அப்போது எனக்கு சபா சொன்ன, ஆமாம் எல்லாம் நனைஞ்சிட்டோம், ஷூலாம் நனைஞ்சிடுச்சு. போற 5 கிலோமீட்டர்னா நினைஞ்ச ஷூல ஓடிடலாம் போலாம், 21 கிலோமீட்டர்
1: நினைச்சு சிரமம்தான்
3: சிரமம்தான் அப்படியே இதுவாதான். சோ அப்ப சொல்லிட்டாரு, ஓ தானா இது செட் ஆகாதுன்னா நம்ம இந்த மாதிரி மழையில எல்லாம் நான் ஓடுறது இல்லை, நம்ம ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் கொஞ்சம் யோசிச்சாரு, இந்த மழையில எப்படி தானா நீங்க ஓட போறீங்க, வந்து எங்க கூடயே தான் வச்சிருக்கோம் நாங்க கூடயே தான் கூட்டிட்டு போறோம். ஆமா
0: வீட்டுல மழையில நான் என்ன முடிவு பண்ணியும் யுகேஷியும் வேற மிஸ் பண்ணிட்டோம், வேற எங்கயோ போயிட்டாங்க, நானும் தானாவும் வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியல, ஏன்னா எல்லாருமே போனை வந்து கார்ல
2: கார்ல வச்சிருக்கோம். அதாவது நான் வந்து என்ன கிளம்பும் போது டிரைவரா மட்டும் இல்லாம நம்மளால இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு எனி டைம் ரிட்டர்ன் ஆயிக்கலாம், அதனால அந்த மாதிரி நான் ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாம்
1: நீங்களும் தயாரா தான்
2: தயாரா தான் போயிருந்தேன்,
1: தேவைப்பட்ட 5 கிலோமீட்டர் ஓடி நான் திரும்பிக்கிறேன்.
3: ஆனா ஓவரால நாங்க என்னன்னா ஆனந்த் வந்து எங்க கூட வராரு, அட்லீஸ்ட் நாங்க டிரைவ் பண்ணிட்டு திரும்பி போட்டு வரதுக்கு எங்களுக்கு ஆனந்தம்.
1: மழையை நீங்க எதிர்பார்க்க
3: மழையை எதிர்பார்க்கல, சோ அந்த மழை ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சோடனே நாங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சோம் என்ன பண்ணலாம், இப்ப மழையா இருக்கு ஓட முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு ஓதுங்க இடங்கள்ல. நான் அப்பதான் சபா சொன்ன மாதிரி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ரெண்டு குரூப்பா, இவங்க ரெண்டு பேர் வந்து யுகேஷும் ஆனந்தும் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு டைரக்டா போயிட்டாங்க, மழையிலே ஓடிட்டாங்க அங்க ஸ்டார்ட்க்கு. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப யோசிச்சோம், மழையில ஃபுல்லா நனைஞ்சிட்டா அப்புறம் மீதி ரேஸ் ஓட முடியாது, சரி அதனால வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஷேடு அடியில் நின்றுட்டோம். மழையெல்லாம் ஓரளவுக்கு நின்றுச்சு, மேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சு, நல்ல வெயிலும் வந்துடுச்சு, எங்களுக்கு ஒரே சந்தோஷம், 6:30 இருக்கும் அந்த டைம்ல. அப்போ வந்து நான் சொன்ன சபாட்ட, சபா நம்ம ஓடணும்னு இருக்கு சபா இன்னைக்கு, அதனால ஓடிதான் ஆகும் நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் போனோம். அப்போ எங்களுக்கு அடுத்த தடங்கள் என்னன்னா கம்யூனிகேஷன். இப்போ அந்த 16,000 பேர் நீங்க சொன்ன மாதிரி 500 பேர்ல நாங்கள் எங்க பேர் இவங்களை தேடுறது, நானும் சபாவை யோசிச்சோம், சபா இப்போ எனக்கு தெரியும் யுகேஷும் எப்படியோ ஓடிடுவான், நம்மளுக்கு வந்து ஆனந்த் என்ன பண்ண போறாரு தெரியல, அவர் கொஞ்சம் இன்ஜுரி வேற இருக்கு, சரி நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நாங்கள் பேசிட்டு ப்ரெப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வார்ம் அப்லாம் பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண நாங்கள் அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கப்ப நான் மட்டும் ஃபோன் வச்சிருந்தேன் நினைக்கிறேன்.
0: நான் ஃபோன் வச்சிருந்தேன்,
3: நீங்க வச்சிருந்தீங்க,
0: எல்லாம்
2: எவ்வளோ ரன் பண்ணுறோம் அந்த பேராமீட்டர்லாம் அதில் என்ட்ரி ஆகுதுனால அதில் வந்து அந்த ஒரு லாஸ்ட் டயல்டு காலை பார்த்துட்டு அவர் நம்பர் பிக் பண்ணி பக்கத்தில் உள்ளவங்கிட்ட ஃபோன் வாங்கி
0: ஒரு
3: 15 நிமிஷம் கேப் இருந்துச்சு, மேட்ச் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லா திரும்பி கொட்ட ஆரம்பிச்சு.
0: ஆனா மழை கொட்டிட்டே இருந்தது, ஆனா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்களும் வந்து சரி ஓகே மழை பெய்ஞ்சாலும் பரவாயில்ல நம்ம தொடர்ச்சியா
1: ஓடலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க,
0: முடிவுக்கு வந்துட்டோம், வேற வழி இல்லை, ஏன்னா 2 மாசம் கடினமா உழைச்சி நம்ம இவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம், அது வீணா போகிறதுக்கு எங்க மனசு இல்ல, அதனால எப்படி இருந்தாலும் ஓடுவோம், முடியலனாக்கா நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஆனா
1: ஓடிடுவோம், நிறுத்த வேண்டாம் ஓடிடுவோம்,
2: நாங்க மட்டும் இல்லங்க 16,000 பேர் யாருமே திரும்ப போல, சாதாரண மழை கொற்ற மழை கொற்ற முடியாது ஓடுவாங்க, நடக்க முடியாத ஊனி ஊனி நடப்பாங்க, அவங்களெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஓடிதான் சொல்லாம
1: தெரியல.
0: இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அதே மரத்தன் நாள்ல பருத்துல ஒரு 90 வயசு ஆள் ஒருத்தர் மரத்தன் ஓடி முடிச்சிருக்காரு, நான் முடிச்சது வந்து 2 மணி நேரத்துல முடிச்சேன், அவர் வந்து 3 மணி நேரத்துல தான் முடிச்சாரு, 90 வயசுலயும் ஒருத்தரால ஆஃப் மரத்தன் ஓட முடியுதுன்றது வந்து அன்னைக்கு அந்த
1: இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அது நிறைய விஷயத்த அவரை பத்தி சொல்லுது பாருங்க, அவருக்கு டிசிப்ளின் ஹெல்த் வில் பவர் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். சோ இப்போ நீங்க வந்து
3: மராத்தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு
1: ஸ்டார்ட் பண்ண அங்க ஒரு
3: ஒன்னு வரச்சு எல்லாரும் வந்துட்டு ஒரு இது ஆயிடுச்சு அங்கேயும் கொஞ்சம் அப்படியே பேசிட்டோம் ஓடலாமா வேண்டாமா என்ன மழையா இருக்கு ஸ்லிப் ஆயிடுமா கால் என்ன ஆகும் அப்படிலாம் பேசினோம் சரி ஒரு ரெடியா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும் அப்போதான் ஆனந்த் சொன்னாரு நான் ஆனந்துக்கு சொன்னாரு 100 கிலோ 100 மீட்டர் கூட ஓடிருக்கும் 100 200 மீட்டர்
0: தான் ஆமா
3: என்னால கால் ரொம்ப வலிக்குது தானே என்னால ஓட முடியாது ரொம்ப இதுவா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நான் அப்ப என்ன சொன்னேன் சரி எப்படியா நீங்க தான் என் டிரைவர் எங்களுக்கு டிரைவர் அதனால நீங்க போயிடுங்க ஆனந்த் நீங்க போயிட்டு கார்ல கொஞ்சம் தூரம் வாங்க முடிகிற வரைக்கும் ஓடிட்டு நீங்க காருக்கு போயிடுங்க கார்ல போய் ரெஸ்ட் எடுங்க நாங்க முடிச்சுட்டு 21 கிலோமீட்டர் ஓடிட்டு இதெல்லாம் 1 கிலோமீட்டருக்குள்ளே நடக்குது ஸோ நீங்க போயிட்டு கார்ல ரெஸ்ட் எடுங்க நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கார் எங்க விட்டுமோ அங்கே வந்து மீட் பண்றோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஆனந்த் நீங்களே சொல்றீங்கன்னா நான் சொல்றேன் நான் சொன்ன
2: ஆரம்பிச்சேங்க ஆரம்பிச்சுட்டு வலி 1 கிலோமீட்டர்ல வலி வந்தது நான் நினைச்சிட்டேன் இந்த அடுத்த ஒரு யூ-டர்ன் மாதிரி அந்த யூ-டர்ன்ல நம்ம திரும்ப வந்துருவோம் அதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த யூ-டர்ன் நடந்துட்டு நான் திரும்ப வரும்போது அந்த வலி காணாம போச்சு அப்புறம் வந்து மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வருவீங்க ஏன்னா இது வந்து 21 கிலோமீட்டர்ல நீங்க ஆரம்பித்த இடத்துக்கே வருவீங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு திசையில போவீங்க அந்த திசையில வரும்போது மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல அப்புறம் மூளை சொல்லுது ஓகே இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஆனா நான் நினைச்சேன் சரி இதை தாண்டி மறுபடியும் கொஞ்சம் தாண்டி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி அது வந்து 5 தாண்டி ஒரு 7ல போறேன் சுத்தமா வழியே இல்லை 7 அப்படியே 10 ஆச்சு 10 18 ஆச்சு ஆனா ஒரு 18க்கு அப்புறம் என்னால சுத்தமா முடியல 20வது கிலோமீட்டர்ல நான் கொஞ்சம் தினம் நடக்க ஆரம்பிச்சேன் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தேன் அப்புறம் மறுபடியும் ஓடாது ஏன்னா நடக்கவே முடியல ஏன்னா நடந்தீங்கன்னா அந்த பாதத்துல ரத்தம் கட்டி இன்னும் ரொம்ப வலி இருந்தது ஓடுறது அதோட ஈஸியா இருந்தது அதனால அப்படியே ஓடி 21 3 பேரும் முடிச்சோம் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த வலி நெடுங்க இங்க வந்து மக்கள் அவங்க ஓடுறாங்களோ இல்லையோ அந்த கையில வந்து ஒரு பேப்பர்ல அவங்க வந்து வசனங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க உற்சாகப்படுத்துறது அவங்க சொந்தக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சில பேர் பொதுவாகவே உற்சாகப்படுத்துறது நகைச்சுவையான ஒரு இது வச்சிருக்கிறது அதை நான் ஒன்னொன்னும் மிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதை பண்ணி நல்ல ஒரு ஊக்கமா இருந்துச்சு
1: சூப்பர் சூப்பர் ஆமா
0: அதை தவிர நிறைய எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அது தவிர நிறைய நம்ம என்ன சொல்றது குடிக்கிறதுக்கு தண்ணியிலிருந்து அப்புறம்
2: என்ன
0: சில பேர் சாப்பிட்றதுக்கு டோனட் எல்லாம் கூட கொடுத்தோம் நாங்கானா எதையும் வாங்கல தண்ணி மட்டும் குடிச்சு நம்மள வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டோம் தொடர்ச்சியா ஓடணும்ன்றது
3: அந்த பார்க்க வர மக்கள் எப்படி வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் எப்படி ஒரு அவங்க ஓடுறாங்க அவங்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம போட்டிருக்க டிஷர்ட்ல வந்து நம்ம பேர் பதிவு பண்ணிக்கலாம் நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்றப்பே அதுல நம்ம பேர் இருக்கும் அதோட நோக்கம் எனக்கு இப்ப ரீசன் நான் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பிரிஸ்பன் மேரத்தான் ஓடன 10 கிலோமீட்டர் ஓடனா சின்ன 10 கிலோமீட்டர் தான் ஓடன அப்பதான் எனக்கு புரிஞ்சது என்ன கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து தனா கமான் யூ கேன் டு திஸ் கமான் தனா நான்
2: சொன்னேன் கத்துறேன் டேய் பண்றா முடியுண்டா ஓடுறா அப்படின்னு
3: அந்த பேரிட்டு கூப்பிட்டேன்னு எனக்கு ஒரு இது சந்தோஷமா ஆயிடுச்சு இது ஆனா எனக்கு ஒரு ஒரு இது ஒரு ஆச்சரியம் எப்படி என் பேர் கூட்டத்துல இருக்குங்களுக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலையா அப்படின்னா அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம பேர் போட்டுருக்கிறது யாரோ ஒருத்தங்களா இருந்தாலும் நம்ம பேரை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து இருக்கோம் நம்ம இது பண்ணணும் மோட்டிவேட் பண்ணணும்ன்றதுனால கூப்பிடுறாங்களது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல இவரு சொன்ன மாதிரி அந்த பேனர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் அந்த பேனர் நான் வேணும்னே பார்ப்பேன் நான் ஏன்னா அந்த பேனர் பாக்குறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வரும் ஏன்னா அவங்க அதுல நிறைய சில இதெல்லாம்
2: போடுவாங்க
1: சரி இப்ப அப்படியே வந்து நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு மேலும் உங்களுடைய அந்த மராத்தான் ஹாஃப் மராத்தான் அனுபவத்தை நம்ம பேசுவோம்

0: நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு தொடரும். இது வந்து திரு சபா, திரு ஆனந்த், திரு தனா அவர்கள் வந்து அவங்களுடைய இந்த ஹாஃப் மராத்தான் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில நிலையத்தில் வந்து பங்கெடுத்துக்கலே தவிர அடிக்கடி பேர் உச்சரிக்கப்படும் திரு யுகேஷ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சேர்த்துக்கலாம். அவனுடைய நிறைய பங்களிப்பு அவருடைய இதில் இருக்கு. சரி, இப்போ இந்த ஹாஃப் மராத்தான் ஆரம்பிச்சாச்சு.
1: ஆமாங்க,
0: ஒரு மாதிரி மலையும் நின்று இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஆனந்தருடைய பயணத்தை சொன்னாரு, முடியாம இருந்து நான் ஒரு வழி முடிச்சிட்டேன், ஏன்னா கால் நடக்கும் போது ரொம்ப வலிக்குது, இதுக்கு ஓடிடலாம் போல இருக்கே. அது அந்த ஒரு வரி அந்த வழியை டிஃபைன் பண்ணிருச்சு, இந்த வழியை தாங்க முடியும், இதுக்கு ஓடிறதே பெட்டர் அப்படின்னு ஓடி முடிச்சது. அதுல அந்த மாதிரி தானே உங்களுடைய
1: சங்கர், என்ன கேட்டிங்கன்னா சங்கர், நான் அதே அதேதான் சார், நாங்கள் எல்லாமே ஒன்றா ஓட ஆரம்பிச்சிட்டோம். யுகேஷ் பிரச்சனை இல்லை, நான் சொன்ன மாதிரி சின்ன பையன், யங் பிளட், அவன் மாடர்ன், அவன் மாடர்ன் டீசெண்டாக ஓடிட்டு இருக்கா, அவன் பிரச்சனை இல்லை. என்னைக்கு கேட்டிங்கன்னா நான் ஓடுறது முழுக்க முழுக்க காரணம் சபா தான் சொல்லுவேன். ஏன்னா சபா வந்து எங்கள் நாலு பேரில் ஓடுறதுல வந்து கன்சிஸ்டன்ட் ரன்னர் சொல்லலாம். அதாவது வந்து அவருக்கு வந்து அந்த மூச்சு கண்ட்ரோல் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா இயல்பாகவே இருக்குது. அவர்கிட்ட விட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த
0: எனக்கு ரொம்ப பிடிச்சது.
1: ஆமா, எனக்கு சபா சொன்ன, நீ கவலைப்படாதனா, நீ ஓடு, நான் அவன் கூட வரேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா சபா ஓடுவாரு, சபா என் கூட ஓடுறேன்னு சொல்லி, இவங்க இவருக்கு முடியல, இவர் எப்ப நிறுத்துவாரத்துல ஆனந்த், அவனை நம்ம நம்பவே முடியாது. அவன் முடிச்சுட்டு இன்னொரு, இன்ஃபேக்ட் அது இன்னொரு கதை இருக்கு உங்களை நான் சொல்றேன். சரி, நாங்க சபா நானும் ஓடணும், சபா என் கூட கன்சிஸ்டன்ட் வந்தாரு. ஸோ அதுல இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, சபா உன் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் அந்த காணாம போயிருப்பேன். ஏன்னா எனக்கு நான் சர்வேலுக்காக நான் ஓடி என்னால முடிக்கணும்ன்ற அந்த இதுல நான் மிஸ் ஆயிருப்பேன் கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஆனா சபா அப்படி பண்ணல, ஓடுவாரு கொஞ்சம் தூரத்தில் என்ன பார்ப்பாரு, அப்படி நான் இருக்க நான் பின்னாடி இல்லைன்னா அவர் ஸ்லோ டவுன் பண்ணுவார். அது வரைக்கும் உங்களுக்கு ஓடுறவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த
0: அந்த
1: மொமெண்டம் லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கஷ்டம்.
0: இப்போ
1: நீங்கள் ஒரு ஒரு கிராஜுவல் ஸ்பீடில் ஓடுறீங்கன்னா அந்த ஸ்பீட்லேயே
0: ஓடினா
1: அழகாக இருக்கும்.
0: ஆனால்
1: சிரமம், அந்த சிரமத்தை சபா பண்ணார் கண்டிப்பாக சொல்லணும் அதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, ஃபோட்டோ எடுப்பேன் நிறையா. எங்கள் குரூப் எங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா, குரூப்லேயே பார்த்தீங்கன்னா, ஐயோ
2: ஒரு கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் பதினாலுக்குறம் தனாவை விட்டுட்டு நான் முன்னாடி ஓட ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் வந்து ஆனந்த் சொன்ன அதே பிரச்சனை தான் எனக்கும், காலில் வந்து ஆங்கிள் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போச்சுனாக்கா வலிக்க ஆரம்பிக்கும். அது எனக்கு ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அப்புறமா வலிக்க ஆரம்பிச்சது. அது அந்த வலியோட நான் மெதுவாகவே ஓடிட்டு இருந்தேனாக்கா என்னோட இலக்கை அடைய முடியாது
0: அப்படின்ட்டு.
2: ஆமாம், வலியும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் தனாவை அப்படியே விட்டுட்டு நான் கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிச்சேன்.
0: சரி சரி.
2: அதுக்கப்புறமா வந்து நான் தனியா ஓடினதுனால என்னோட அந்த ஃபேஸ்லயே தொடர்ச்சியா கொஞ்சம் வேகமாவே ஓடினதுனால கொஞ்சம் முன்னாடியே நான் நினைச்ச நேரத்தோட கொஞ்சம்
0: முன்னாடி.
1: அதுதான் வந்து சபாவோட ஆக்சுவல் ஸ்பீடு. ஸோ அவர் எனக்கு வெயிட் பண்ணாம ஓடி இருந்தாருன்னா அவர் இதோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருப்பாரு. பட் ஆனா இது வந்து நாங்க ரேஸுக்கு முன்னாடியே முடிவு பண்ணது. ரேஸுக்கு முன்னாடியே முடிவு பண்ணது என்னன்னா, யாரும் யாரை விட்டு ஓடுறது கிடையாது, கண்டிப்பா இது நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ஒன்னாதான் ஓடுறோம், ஒன்னாதான் முடிக்கிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே சேலஞ்ச் தான். அது யுகேஷ் தவிர மீதி நாலு பேருக்குமே சேலஞ்ச், மூணு பேருக்குமே சேலஞ்ச் தான். ஏன்னா அவன் ஓடி இருக்காமல் நாங்கள் மூணு பேர் ஓடுனதில்லை. ஸோ எல்லாருமே ஒன்றா ஓடணுன்றது நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணுதான். சார் அப்புறம் 14 கிலோமீட்டரில் சபா வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப ட்ராக் ஆகினேன், ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ டவுன். ஸோ அப்போது எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாகிடுச்சு, ஓடுவோனான்னு தெரியல. அப்புறம் ஒரு ஒரு இடத்துல போய் யூடர்ன் மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப வரும். மீதி இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது, 7 கிலோமீட்டர் 7.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அப்போ நான் ஓடிட்டே இருக்கப்போ எனக்கு இன்னொரு, நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த எல்லாரும் அந்த பேனர் பிடிச்சிட்டு அந்த வாசகம் வாசகம் ஒன்று. அதே போல் வந்து நான் நிறைய அந்த பிலீவர்ஸ் அந்த இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் நிறைய கேட்பேன். அது ஒரு இடத்துல ஓடுறப்போ எனக்கு எப்பயுமே நான் ரிப்பீட்டடாக போட்டு கேட்குற ஒரு பாட்டு வந்து ஓடிச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு அது ஒரு புது உணர்ச்சி, இது புத்துணர்ச்சி கொடுத்து எனக்கு. அப்போ தண்ணி குடிக்கிறது அந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் செகண்டரி, அந்த சாங்கே அதுவும் நான் ரிப்பீட்டடாக கேட்குற சாங்கே எனக்கு திரும்ப அங்கே போட்டேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த இதில் அதான் அதே மாதிரி தான், ஃபோன் எடுத்து அந்த வீடியோ போட்டு அதை நான் என் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். ஓட அந்த ஓடுற வேகத்துலேயே எடுத்து அனுப்பிச்ச பாரு, என்னோட பாட்டு போட்டிருக்காங்க, நான் ஓடுறேன். அந்த பேக்ரவுண்டில் அந்த சாங்கெல்லாம் கேட்கும், நான் ஓடுவேன், அதை ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு.
2: பாட்டு ஞாபகம் இருக்காது,
1: பிலீவர் சாங் தான் நினைக்கிறேன், பிலீவர். ஸோ அது அது போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்படியே ஓடினேன். ஸோ அடுத்த ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓடிட்டு இருக்கப்போ பின்னாடி வந்து ஒருத்தங்க என்ன தட்டினான், ஏ இப்படி நான் ஹே மேட்னா. அவன் பார்த்தா என்னோட ஆஃபீஸ் கொலீக், அது இங்கே லோக்கல் ஆள். அவன் வந்துட்டு எனக்கு அது அடுத்த ஒரு புத்துணர்ச்சி உணர்ச்சி கொடுத்து, ஏன்னா இந்த 16,500 பேரில் நீ என்னை வந்து, அதுவும் நான் ஹேட் போட்டிருந்தேன், என்ன கம்பெனி பேர் போட்டேன், ஹேட் போட்டேன், கேப் போட்டிருந்தேன். அப்புறம் நான் கேட்டேன், ஏய் நீ எப்பறம் என்ன கண்டுபிடிச்ச, கேப் போட்டுதானே கண்டுபிடிச்சேன்னா, இல்லை நான் உன்னை பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சேன், நீ கேப் போட்டுருக்கதே இப்போ தான் நான் பார்க்குறேன், நல்லா ஓடுற, சீக்கிரம் ஓடுவா, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் இது
0: பண்ணான். பாருங்க 16,500 நம்ம கூட ஒர்க் பண்ற ஒருத்தர்,
1: எனக்கு அது ரொம்ப அந்த அந்த சபா இதெல்லாம் சபா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நடந்த ஒரு ஒரு
0: 16 கிலோமீட்டர் சபா ஒருத்தர் இருந்துட்டாரு,
1: எனக்கு சங்கர் அந்த எடுத்து வச்சா இன்னும் வலிக்கும். அப்போ நான் யோசிச்சேன், சரி இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு, 20 கிலோமீட்டர் காமிச்சிடுச்சு லாஸ்ட். ஒரு நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த மாரத்தான் ரேஸ்லாம் அந்த லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான் மக்கள் கூட்டமே இருக்கும், அங்கதான் நிறைய பேர் இன்னும் நிறைய கூட்டம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் முடிக்கிற ஸ்டேஜ், எல்லாரும் மோட்டிவேட் பண்ண, மீதி இடத்துல அங்கங்க ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய இது இருக்கா, நம்மள வேணா பார்க்கலாம், அவங்க சிரிப்பாங்க, ஆய் சொல்லுவாங்க, நம்ம ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அங்க லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும், கத்திட்டே இருப்பாங்க. அந்த ஃபேக்டர் எனக்கு ரொம்ப, அங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு ஓடுறதுக்கு. இன்னொன்று என்ன பண்ணேன்னா, என்னோட அந்த இன்ஜுரி அப்போ அந்த 1 கிலோமீட்டருக்கு நான் யோசித்தேன், இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணலாமா ஓடலாமா, ரெண்டு டிசிஷன் தான் எடுக்க முடியும். நான் ஓடணுன்னா அதுக்கு எனக்கு கால் நான் எதனா சேஞ்ச், என்னோடய ரன்னிங் இதில் எதனா மாற்றி எங்கே வந்து வலிக்கலையோ அதை நான் ஜட்ஜ் பண்ணால் தான் ஓட முடியும்னு நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா காலை வந்து தரையிலேருந்து தூக்குனா வலிக்குது. ஸோ காலில் தரையிலேருந்து தூக்குனா தானே வலிக்குது, ஒரு கால் தூக்க முடியுதுன்னு, ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை தேய்க்கிறது, ஒரு காலை தூக்கிட்டு இப்படி தான் நான் அந்த 1 கிலோமீட்டர் லாஸ்ட் 1 கிலோமீட்டர் நான் ஓடந்தே வந்து லெஃப்ட் கால் தூக்குவேன், எடுத்து வைப்பேன், ரெண்டாவது கால் தேய்ப்பேன். இப்படியே தான் அந்த ஒரு லாஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து முடிச்சேன் ரொம்ப. ஆனால் அந்த பெயின் வந்து அந்த ஓடி முடிச்சுட்டு வந்து நாங்கள் திரும்பி அங்கே நண்பர்கள்லாம் நாங்கள் மீட் பண்ணி இது பண்ணுறப்பெல்லாம் எனக்கு தெரியவில்ல, நல்லா
2: இருந்துச்சு,
1: பெயின்லாம் போயே போச்சு. அந்த மாதிரி நல்லா
0: ரொம்ப அருமை, உங்கள் அனுபவம் கேட்கும் போதே ரொம்ப இதாக இருக்கு. ஒரு பாடல் கேட்டு நம்ம மேலும் தொடரலாம்.

0: நல்ல ஒரு பாடல் கேட்டோம். அதை விட உற்சாகமான ஒரு உரையாடல் நடந்தது. இப்போ சமீபத்தில் ஹாஃப் மராத்தான் முடிச்சுட்டு வந்த திரு சபா, திரு ஆனந்த் மற்றும் திரு தனா அவர்களுடைய நேர்காணல் பேசிட்டு இருக்கிறோம். அதில் வந்து திரு யுகேஷ் அவர்கள் வந்து பெருமளவில் இதில் உதவி பண்ணி அவங்கள வழி நடத்தியிருக்காரு. இந்த மூணு பேருமா சேர்ந்து ஒரு ஹாஃப் மராத்தான் முடிச்சுட்டு வந்து அந்த அனுபவத்தை தான் இங்கே நீங்கள் பகிர்ந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மூணு பேருக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள்.
1: நன்றிங்க.
0: தனா சொன்னது போல கடைசி நிமிடத்து வரையும் நம்ம அந்த போராட்டம் எல்லாத்துக்குமே அது ஒவ்வொரு வகையில் அது இருந்திருக்கு. அதையெல்லாம் மீறி தான் இந்த ஹாஃப் மராத்தான் முடிச்சது.
2: கண்டிப்பாக.
0: இப்போ இதை இந்த நிகழ்ச்சியை கொடுத்தோட நோக்கம் வந்து இது மாதிரியான வாய்ப்பு இருக்குது, இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது இதற்கான முறையான பயிற்சி அல்லது அதுக்கான நம்ம வழிகாட்டுதல்லாம் இங்கே இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கலாம்.
2: எல்லா வாய்ப்புகளும் இங்கே.
0: இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம ஏற்கனவே நெருங்கிட்டோம். இதே போல் இன்னும் பல நிகழ்ச்சிகள் நம்ம கொடுப்போம். பட் இந்த நிகழ்ச்சியில் நிறைவுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கோ அல்லது உங்களுடைய நிறைவுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு கருத்து ஏதாவது சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த நிகழ்ச்சி நீங்கள் போய் நான் ஹாஃப் மராத்தானை பற்றி இருக்கலாம் அல்லது பொதுவாக இருக்கலாம்.
1: சங்கர், என்ன கேட்டிங்கன்னா, சங்கர், நம்மளை சுற்றி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய இந்த ஆல்கெமிஸ்ட் புக்கில் சொல்கிற மாதிரி தான், நம்மளுக்கு வேண்டியது அங்கங்கே இருக்குது, நம்ம தேடி எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. அது சொல்லணும்னா, எனக்கு இந்த ரன்னிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு, நம்ம பிரிஸ்பனில் தான் இருக்கார், கார்த்திக் பிரதீப்னு சொல்லிட்டு அவங்களாம் இந்த இதுக்கெல்லாம் எனக்கு வழித்துணையாக இருந்தாங்க. இந்த ரன்னிங் ட்ராக் இது எனக்கு ரன்னிங்கை வந்து ஒரு பழக்கமாக கொண்டு வரதுக்கு அவங்கள எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. யுகேஷ்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்களாம் எனக்கு இதுவாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷனும் அவங்களோட கைடன்ஸ்லாம் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இப்போ என்னென்னா, அது ஒரு சொல்லுவாங்க, ரன்னிங் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது ஒரு போதை மாதிரி ஆகிடும், உங்களுக்கு நீங்கள் விட முடியாது.
0: ஸோ மகிழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு
2: போதை மாதிரி கிடையாது. உண்மையாகவே வந்து நீங்கள் உங்கள் ரன்னிங் பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டோப்பமைன் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். அது வர ஆரம்பிச்சதுன்னா உங்களால் நிறுத்த முடியாது. டோப்பமைன்ன்றது வந்து ஒரு அடிக்ஷன் தான். அது
0: சுரப்பி, இயற்கையா சுரப்பி, அது இயற்கையான வரியிலே நம்ம சுரக்க வைக்கிறோம். அவ்வளவுதான்,
2: அது நல்ல வழியில சுரக்க வைக்கிறோம். அது நல்லது,
1: நல்லது, நல்லது. சோ என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன பர்சனலா நான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன், இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுனால இப்ப எனக்கு 47, இன்னும் 3 வருஷம் இருக்கு. 50ல் நான் ஃபுல் மாரத்தான் போகணுன்றதை என்னோட குறிக்கோளா வச்சிருக்கேன். அதுக்கு நான் கண்டிப்பா இது பண்ணுவேன். கண்டிப்பா உங்க ரேடியோ சேனல்ல வந்து முடிச்சிட்டு வந்து
0: பேசுவேன்.
3: கண்டிப்பா பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்கு.
2: இதெல்லாம் சொல்றத பார்க்கும்போது நானும் ஃபுல் மாரத்தான் பண்ணணும்னு அந்த ஒரு மோட்டிவேஷன் வருது. என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். நான் எல்லாருக்கும் இந்த ஷோ இதோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன், எல்லாரும் ஆக்டிவாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.
0: சூப்பர் சபா, சூப்பர், நன்றி.
3: என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி 16,000 பேரில் இந்திய வம்சாவளிகள்லேருந்து வந்தவங்க நீங்கள் ரன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, விரல வச்சு எண்ணக்கூடியவங்க தான் இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% 20% ஆக இருக்கணும் அப்படின்னு.
0: நல்ல பாயிண்ட்
3: இது. ஆமா, இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா, இந்த ஜேர்னியில் ஒரு 14 கிலோ, ஒரு வருஷத்து 2 வருஷத்தில், ஒரு 5 வருஷத்தில் நான் வந்து இந்த ரன் பண்ணி இதுலேயே வந்து நான் ஒரு 14 கிலோ என்னுடைய வெயிட்டை குறைச்சேன். என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது வந்து உங்கள் நுரையீரல். ஏன்னா நீங்கள் ஓட ஓட நிறைய நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீங்க, வெளியில் இருக்கிறீங்க, நுரையீரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களுக்கு நோய் எல்லாமே இருக்காது, வராது அப்படின்ற நான் நம்பிக்கையில் இருக்கேன். நான் அதை உணரவும் செய்கிறேன். அதனால் ரன் பண்ணுறதுல எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கு.
0: ஆமாம், அது சொன்னது போல் அந்த 16,000 நம்ம எத்தனை சதவீதங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி.
3: ஆமாம்,
0: அது இன்னும் கூடணும்.
3: ஆமாம்,
0: ஏன் கூடணும்னா அதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கு.
3: ஆமாம்,
1: கண்டிப்பாக
0: உடல் ரீதியாக சரி, மன ரீதியாகவும் சரி, ஓடுறது சபா சொன்னது போல் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும்.
3: எதுக்கு நல்லது? ஆமாம்,
0: இன்னொன்று இது போல் நண்பர்கள் கிடைக்குது. இந்த நிகழ்ச்சியில் நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே, என்னை விட்டுட்டு ஓடலை, நான் விட்டுட்டு ஓடுறது மட்டும் இல்லை, விட்டு பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேசும்போது சபாவை ரெஃபர் பண்ணுறீங்க, சபா பேசும்போது ஆனந்த ரெஃபர் பண்ணுறாரு, மூணு பேர் சேர்ந்து யுகேஷ் ரெஃபர் பண்றீங்க. அந்த மாதிரி அது ஒரு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்ல இது கிடைக்குது இல்ல ரன்னிங்ல, இதுவே ரொம்ப முக்கியம்னு நான்
2: நினைக்கிறேன்.
0: இது இது ரொம்ப, இதுக்கு ஒரு பிரைஸ் டேகே கிடையாது. அதனால இது தொடரணும். இதே போல இன்னும் நிறைய நீங்க சொன்னது போல கேட்டுட்டு நம்ம நேயர்கள் இது இது மாதிரி இதுக்கு முயற்சியும் பண்ணணும்னு நான் விரும்புறேன்.
3: கண்டிப்பா.
0: இப்ப இதே போல இன்னொரு எண்ணிமுக்குரிய நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை வந்து நிலையத்துக்கு வந்து வழங்குறதுக்கு மூணு பேருக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடை பெறுவது
1: தனா,
3: ஆனந்த்,
2: சபா
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். நன்றி,
3: வணக்கம், வணக்கம்.